0: At 3 p.m., a fatal road accident was reported under this Madhapur police station jurisdiction. As per the FIR, a speeding Aston Martin car, it hit a 26-year-old girl, a sales girl, who was walking in nearby Innobit Mall, and that led to her death. And in this accident, now FIR has been registered under several sections of BNS, and accused has been identified. Interestingly, accused of this luxury Aston Martin car is son of Rajya Sabha Jana Sena MP Lingam Neni Ramesh, and he is 21 year old Sanjush. He is identified as Sanjush, and he was driving the car at the time of accident. What police and what the FIR says that while the girl was crossing the road, this car dashes him, and that led to injury to this girl, and she died.
1: News now from Tamil Nadu, where the assembly witnessed a fresh showdown, first over caste for MLAs and then over a fiery war of words. Leader of opposition Udayanidhi Stalin says DMK's 59 MLAs will reject the vehicles that are meant to be given to them, as Chief Minister Vijay points to the state's financial burden. TVK Minister Adhav Arjuna hit back, saying even TVK MLAs who already have cars will not ask for new ones. He also defended the government bungalow provided, calling it a matter of protocol. The political clash then escalated over Vijay's warning to the DMK that he would open files against the previous government at an appropriate time. Udayanidhi Stalin then taunted over this, asking whether the Chief Minister was waiting for an astrologer or an auspicious time, to which Minister Adhav responded that the government has no fear, that it has a white paper on the previous government and will take legal action with proof.
2: மூன்று ஃபைல்ஸ் இருப்பதாகவும் அந்த ஃபைல்ஸை வந்து அவர் திறந்து பார்க்க வச்சிடாதீங்க அப்படிங்கிற தோணியில் எங்களுடைய அரசை குற்றஞ்சாட்டுகின்ற வகையில் குறிப்பிட்டு பேசியிருக்கிறாரு. அந்த ஃபைல்ஸை நாங்கள் கேட்டுக்கொள்வது தயவு செய்து அவர் திறந்து பார்க்க வேண்டும், அது மீது அவர் ஆக்ஷன் எடுக்க வேண்டும். எதற்காக பயப்படுறீங்க, எதற்காக காலம் தாழ்த்துறீங்க, இதையே 3 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஜோசியக்காரர் சொன்னால் தான் அந்த ஃபைல் திறந்து பார்ப்பீங்களா? நல்ல நேரம் அதை பார்த்துட்டு இருக்கீங்களா?
3: அதனால் எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, எங்களுக்கு எந்த பயம் கிடையாது. ஒவ்வொரு தலையிலையும், முக்கியமாக நெடுஞ்சாலை துறையிலையும் சரி, முக்கியமாக பொதுப்பணி சொல்லி வெள்ளை வேடிக்கை வெளியிட்டு முதலமைச்சருடைய அலுவலகத்தில் அந்த ஃபைல் இருக்கு. கண்டிப்பாக ஆதாரத்துடன் சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படுங்கிறதா முதலமைச்சர் சொல்ல வந்தது. இதை நீங்க அதை நீங்க ஏன் லைவ் உள்ள நீங்க ஏன் லைவ் உள்ள 2021 உங்களுடைய தேர்தல் அறிக்கை என்ன இருந்துச்சு? 2021 திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் சட்டமன்றத்தை லைவ்ல கொண்டு வரணும் சொன்னீங்களே, ஏன் செய்யல?
4: ஜோசியம்னு சொன்னாரு, ஜோசியம்னு சொன்னாரு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் ஆல்ரெடி தமிழ்நாடு பார்த்துருச்சு. ஜோசியம் பார்த்து மஞ்சள் துண்டு போட்டதெல்லாம் தமிழ்நாடு ஆல்ரெடி பார்த்துருச்சு. அதனால் எதை செய்தாலும் வெளிப்படையாக எந்த ஒளிவனங்களும் செய்ய தெரியும், எதை எப்போ எடுக்கணும் என்னன்னு தெரியும். எல்லா துறைகளிலும் எப்போல்லாம் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது, எல்லா துறையிலும் எடுத்துகிட்டு வருது.
5: MLAs who already have personal vehicles must decline this. MLAs who don't have personal vehicles, some MLAs might not have personal vehicles and they definitely would need modes of transport to discharge their duties, they can avail it. I think MLAs who are having their own personal vehicles and who are able to afford to have their own personal vehicles must decline this.
1: All right, staying with news from Tamil Nadu. Tamil Nadu's delimitation debate has taken a new turn, with TVK now insisting there has been no change in its stand. Tamil Nadu Minister Adhav Arjuna says the Chief Minister Vijay's comments were being misinterpreted and that the party remains opposed to any delimitation that increases Lok Sabha seats. TVK says the 543-seat freeze must continue. DMK's Udayanidhi Stalin also clarified that his party's stand is to retain 543 seats and ensure Tamil Nadu's existing share does not fall, but alleges that the Chief Minister did not mention that demand in his South Council statement. Remember, there was a meeting with Home Minister Amit Shah yesterday. Meanwhile, Congress MP Karthi Chidambaram has warned that Tamil Nadu could lose out if delimitation is based on population. So while Vijay's wording triggered questions of a shift, both TVK and DMK are now stressing that their stands are the same. 543-seat freeze.
6: Even in the assembly resolution, before that, Honorable Chief Minister has held the meeting of the MPs, India Alliance MPs. We were very clear, we were very categorical that we need a freeze on 543 seats and freeze for next 25 years and women reservation, 33% women reservation within the 543 seat. We are very clear, there is no way government of Tamil Nadu or the Chief Minister himself or the TVK as a political party will go back on this. We are very sure about it.
7: குறையும் பொழுது என்ன ஆகும்னா, ஜனத்தொகை அடிப்படையில் மட்டுமே நீங்க பாராளுமன்ற தொகுதிகளை பிரித்தீர்கள் என்றால் தமிழகம் வஞ்சிக்கப்படும். நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணோம், நாம் இருவர் நமக்கு இருவர், நாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணோம். எல்லா பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதுனாங்க, எல்லா லாரிக்கு பின்னாடி எழுதுனாங்க, எல்லாம் கரெக்டா பண்ணி தமிழ்நாட்டில் ஜனத்தொகை குறைய ஆரம்பிச்சு. இதை உணர்ந்துதான் இந்திரா காந்தி அவர்கள் 1971 தேர்தல் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது தெரியாது, நமக்கு மொத்தம் 41 சொகுதி இருந்தது, அதை வந்து 39 குறைஞ்சது. இதே பேசிஸ் கண்டினியூ ஆகிட்டே போச்சுன்னா, பாப்புலேஷன் 10 வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் எடுக்கும் போது சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை சீரமைத்தோம் என்றால் சவுத் இந்தியாவுக்கு குறைஞ்சிட்டே போவோம், நார்த் இந்தியாவுக்கு கூட்டிகிட்டே போவோம். இது வந்து ஃபேரா இருக்காது என்பதை உணர்ந்த இந்திரா காந்தி அவர்கள் 1976 25 வருஷத்துக்கு 71 சென்சஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கணும். 1971 என்ன ஜனத்தொகை இருந்ததோ மறுசீரமைப்போம் சொல்றாங்க, அது சட்டத்தில் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. கடைசியா எடுத்த கணக்கு 2011 கணக்குப்படி நீங்க வந்து சீரமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சீட்டு கூடும், 39 நிக்காது, ஏன்னா நம்ம ஜனத்தொகை கூட்டிச்சு கொஞ்சம் சீட்டு கூடும். ஆனா கேரளாவுக்கு 20 குறைஞ்சிரும், உத்தரப்பிரதேசத்துக்கு பெரிய அளவுல கூடும், பீகாருக்கு பெரிய அளவுல கூடும், ராஜஸ்தானுக்கு பெரிய அளவுல கூடும். இந்த அடிப்படையில் நீங்க வந்து சீரமைப்பு பண்ணீங்கன்னா நமக்கு வந்து வஞ்சிக்கும்ன்றது எல்லாரும் உணர்ந்தாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் உணர்ந்தாங்க.
8: மிஸ்டர் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, when he met Mr. Amit Shah, his stand changed. From having 2 resolutions passed in Tamil Nadu, one with the all party MPs meeting and one in the assembly resolution for no delimitation, he changed his stand to fair delimitation. So we like to ask Mr. Rahul Gandhi, who did you call traitor? Are you calling Mr. Vijay, Mr. Tapper? Come on. So we like to know that how can the Tamil Nadu Chief Minister keep changing his stance? Because, or is, did he get scared after the meet with Mr. Amit Shah?
1: News now from Delhi, where a political showdown is underway with Rahul Gandhi, Priyanka Gandhi Vadra and several other top Congress leaders sitting on a dharna outside the DCP office at Parliament Street. This is in central Delhi, where Rahul has accused the Delhi police of refusing to register an FIR over the pellet gun injury suffered by student protester Sahil Lochab during the 20th July protest. Rahul says an FIR must be filed, a judicial inquiry conducted and action taken against those responsible, and that he will not leave the premises until the FIR is registered. But the BJP is hit back, accusing Rahul of disrespecting the rule of law and spreading anarchy. Ravi Shankar Prasad says the Supreme Court has already constituted a pro-panel, alleging the Congress is trying to divert attention from the national song Rao.
9: 20 July ko pellet gun ka prayog hua. Uska saboot kya hai? Saboot ye hai, dekhiye. Ye hai pellets. Dekh lijiye inko. अच्छी तरह देख लीजिए, ये देखिए, ये है पैलेट्स, ये कहाँ से आए, ये इनके शरीर से आए, दिखाओ, ये इनके यहाँ लगे छर्रे, 200 छर्रे इनके शरीर के अंदर है, 3 छर्रे इनके आंख में है, लेडी हार्डन की रिपोर्ट जिसमें साफ लिखा है कि इनको एम्स की एरी, जिसमें साफ लिखा है कि इनके शरीर में 200 से ज्यादा छर्रे हैं, आंख में 3 छर्रे हैं, आंख इनकी खो गई है, उस आंख से वो नहीं देख पाएंगे, और इनके दिल के पास, बिल्कुल दिल के पास छर्रे हैं जो छुए नहीं जा सकते हैं. कि हमने छर्रे नहीं चलाए तो एक ही सवाल है, अगर आपने नहीं चलाए तो किसी ने तो ये छर्रे चलाए होंगे, शायद किसी और ने इन पर छर्रे चला दिए, और अगर किसी और ने नहीं चलाए तो पता नहीं, शायद इन्होंने ही छर्रे चला दिए होंगे. मगर क्राइम तो हुआ है क्योंकि इनके शरीर में छर्रे हैं, हम सिर्फ ये कह रहे हैं कि FIR दर्ज कीजिए, FIR दर्ज कीजिए। हिंदुस्तान का एक युवा है।

0: for next 25 years and woman reservation, 33% woman reservation within the 543 seat. We are very clear, there is no way government of Tamil Nadu or the Chief Minister himself or the TVK as a political party will go back on this. We are very sure about it.
1: குறையும் பொழுது என்ன ஆகும்னா, ஜனத்தொகை அடிப்படையில் மட்டுமே நீங்க பாராளுமன்ற தொகுதிகளை பிரித்தீர்கள் என்றால் தமிழகம் வஞ்சிக்கப்படும். நம்ம ஃபேமிலி பிளானிங் பண்ணோம், நாம் இருவர் நமக்கு இருவர், நாங்க நாம் இருவர் நமக்கு ஒருவர் சொன்னாங்க. அதை எல்லாத்தையும் ஒழுங்கா பண்ணோம். எல்லா பஸ்ஸுக்கு பின்னாடி எழுதுனாங்க, எல்லா லாரிக்கு பின்னாடி எழுதுனாங்க, எல்லாம் கரெக்டா பண்ணி தமிழ்நாட்டில் ஜனத்தொகை குறைய ஆரம்பிச்சு. இதை உணர்ந்துதான் இந்திரா காந்தி அவர்கள் 1971 தேர்தல் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா தெரியாது தெரியாது, நமக்கு மொத்தம் 41 தொகுதி இருந்தது, அதை வந்து 39 குறைஞ்சது. இதே பேசிஸ் கண்டினியூ ஆயிட்டே போச்சுன்னா, பாப்புலேஷன் 10 வருஷத்துக்கு ஒருக்கா சென்சஸ் எடுக்கும் போது சென்சஸ் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை சீரமைத்தோம் என்றால் சவுத் இந்தியாவுக்கு குறைஞ்சிட்டே போவோம், நார்த் இந்தியாவுக்கு கூடிக்கிட்டே போவோம். இது வந்து ஃபேரா இருக்காது என்பதை உணர்ந்த இந்திரா காந்தி அவர்கள் 1976 25 வருஷத்துக்கு 71 சென்சஸ் ஃப்ரீஸ் பண்ணாங்க. இதை தெளிவா புரிஞ்சுக்கணும். 1971 என்ன ஜனத்தொகை இருந்ததோ மறுசீரமைப்போம் சொல்றாங்க. அது சட்டத்தில் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல. கடைசியா எடுத்த கணக்கு 2011 கணக்குப்படி நீங்க வந்து சீரமைச்சீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் சீட்டு கூடும், 39 நிக்காது, ஏன்னா நம்ம ஜனத்தொகை கூட்டி வச்சு கொஞ்சம் சீட்டு கூடும். ஆனா கேரளாவுக்கு 20 குறைஞ்சிரும், உத்தரப்பிரதேசத்துக்கு பெரிய அளவுல கூடும், பீகாருக்கு பெரிய அளவுல கூடும், ராஜஸ்தானுக்கு பெரிய அளவுல கூடும். இந்த அடிப்படையில நீங்க வந்து சீரமைப்பு பண்ணீங்கன்னா நமக்கு வந்து வஞ்சிக்கும்ன்றது எல்லாரும் உணர்ந்தாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் உணர்ந்தாங்க.
2: மிஸ்டர் விஜய், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு, when he met Mr. Amit Shah, his stand changed from having 2 resolution passed in Tamil Nadu, one with the all party MPs meeting and one in the assembly resolution for no delimitation, he changed his stand to fair delimitation. So we like to ask Mr. Rahul Gandhi, who did you call traitor? Are you calling Mr. Vijay, Mr. Tepper? Come out. So we like to know that how can the Tamil Nadu Chief Minister keep changing his stance? Because, or is, did he get scared after the meet with Mr. Amit Shah?
3: All right, well, we are calling this delimitation Vijay's vanishing line in the sand. But before we get into a debate on this recent meeting where Vijay, the Chief Minister of Tamil Nadu, appeared to be backing down or climbing down on the entire emotive issue of delimitation, I thought I'd explain to you why this is important and it has been a demand so far of all political parties in Tamil Nadu. So, essentially, delimitation using post-1971 population data could reduce Tamil Nadu's Lok Sabha seat share, because the state successfully controlled its population growth while others did not. So the argument being made is, we did good work, we did what we were told, we brought down our population, but then why is our representation in parliament potentially going to come down? Now, the TVK-backed Tamil Nadu Assembly resolution demanded a permanent freeze of the Lok Sabha at 543 seats, so no constituency redrawing could occur at all. If there was a resolution, then why are they now backing down? Southern states feel that any redrawing exercise in terms of delimitation would still weaken their bargaining position against the union government over a period of time. Opposition parties argue that any dilution of the absolute seat freeze demand risks a real drop in the state's percentage share of political representation in parliament. So, there is a push for a clear legislative assurance. That's the key point, precisely because no binding guarantee currently exists that a state's proportional representation won't fall after delimitation. That's their worry. Despite all of the promises, it's going to fall through. The broader call for federal equity reflects an underlying worry that southern states could be structurally disadvantaged compared to northern states with higher population growth. So that's what it's all about. Well, we've got a very special panel with us. Harish Mohammad Ibrahim, he supports the DMK. He's with us. S. Muralidharan, the political analyst, pro-TVK with us as well. Vinod Silvam, the state secretary of the BJP in Tamil Nadu. And Sumanth Raman, the political analyst, with us as well. Mr. Muralidharan, let me come to you first. Why has the TVK appeared to climb down on what all parties in Tamil Nadu agreed on, that delimitation is something